காலை வணக்கத்துடன் சங்கம் வானொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திருக்குறள் அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து, அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடாச்சிறப்பு. இதனுடைய விளக்கம், அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். இதையே கலைஞர் எப்படி சொல்றாருன்னா, அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும் அந்த உள்ளம் நட்பு எனும் பெருஞ்சிறப்பை உண்டாக்கும். அதே அதிகாரத்திலிருந்து மற்றும் ஒரு குறள், அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். கலைஞர் என்ன சொல்றாருன்னா, உலகில் இன்புற்று வாழ்கின்றவருக்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம். இன்றைய தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், சித்திர மாசம் முதல் தேதி அன்னைக்கு இந்த பாடல் அனைத்து வானொலியிலையும், முக்கியமா இலங்கை வானொலியில தவறாமல் இடம்பெறும். இந்த பாடல் சித்திரை பெண்ணேன ஆரம்பிக்கும். மாதத்தின் 12 மாதங்களையும் உள்ளடக்கிய ஒரே பாடல் இதை நம்ம சொல்லலாம். 1964 ஆண்டு வெளிவந்த இந்த படத்தை இசையமைத்தவர் கே வி மகாதேவன் அவர்கள். படம் உல்லாச பயணம், பாடல் சித்திர பெண்ணே, பாடியவர்கள் எஸ் ஜானகி அம்மாவும் கோரசும். பாடலை இயற்றியவர் பொது உடைமை கவிஞர் திருச்சி தியாகராஜன் அவர்கள். இதுல வரக்கூடிய 12 மாதங்களையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு கேட்டாதான் உங்களுக்கு அந்த மாதங்கள் புரியும். முதல்ல வரக்கூடிய மாதமான சித்திரை மாதத்தை சித்திரை பெண்ணே சித்திரை பெண்ணேன்னு வரக்கூடிய முதல் 4 வரியில அடுத்தடுத்து வரும். அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அனைத்தும் படுவேகமா ஓடி போயிடும். அதனால கொஞ்சம் நீங்க கவனிச்சு கேட்கணும். ஆனா 12 மாதங்களும் இடம்பெற மாதிரி ஒரு பாடல் வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். இந்த பாடலை எழுதிய திருச்சி தியாகராஜன் தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையுமே எழுதியிருக்காரு. எந்த கவிஞரும் இதுவரைக்கும் சொல்லாத வகையில 12 தமிழ் மாத பெயர்களை பாட்டுல வர்ற மாதிரி புனையிறது எளிதான விஷயம் இல்லைன்றது எல்லா கவிஞர்களுக்குமே தெரியும். மிக சிறந்த பொருள் நயத்தோடையும் மாதங்களின் சொல்லாக்கமும் கூடிய தரமான பாடல். கே வி மகாதேவன் அவர்களின் இசையும் இதற்கு அவ்வளவு இசைவாக அமைந்தது. ஜானகி அம்மாவின் குரலோடு ஒத்து போகக்கூடிய அருமையான பாடல். இந்த சித்திர மாசம் முடிகிறதுக்குள்ள இந்த பாட்டை போட்டுறோம்னு ஒரு ஒரு வாரமும் நினைச்சுதான் இந்த வாரம் இந்த பாட்டை கொண்டு வந்தேன். கேட்டு பாருங்க, சித்திரை பெண்ணே சித்திரை பெண்ணே.

களங்கம், சங்கநாதம், ஒலிபரப்பல், செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Each week, around 3,000 units of blood are required to cover the needs of hospitals throughout New Zealand. Every drop counts. If you're over 16 and weigh more than 50 kilos, you can probably give blood. Go to nzblood.co.nz or call 0800-GIVE-BLOOD to book an appointment. You could save a life on your lunch break.
2: 7:30 to 9 on Planet FM Saturday mornings is for our Tamil listeners. And if you would like to tune into other Tamil programs, simply go to our website, planetaudio.org.nz, and click Tamil. Our last Tamil program for the morning is Aliam, up next at 8:30.
3: One of the longest-running Filipino radio shows, Dinig Pinoy, delivers the hits every time. From classic tracks to modern chart toppers, hear them all alongside the latest headlines in business, entertainment, and community notices at 104.6 Planet FM. Every Saturday, 12:25 till 2 p.m. Dinig Pinoy, your music connection to the Philippines.
4: Anbu Tamil Urubukhale, Anbar Yesuvin Iniya Namatil, Nerevana Valtukaludan, Anbin Kural, Nigalche, Arimago Padatuvadil, Mehunda Magalche, Anbin Kural, Over Velikalamai Kale, Etupatu Manike, Olikirade, Kate to Mayulangal, Anbin Kural, Ungali Nigalche, Ungulkana Nigalche, Kailangal, Vayan Berangal, Ungal, Anbergal, Nanbergulukum, Arimago Padatangal, Anbin Kural, Ungal Illatilum, Ulatilum, Endum Olikum, Anbin Kural.

0: ஆலயம் திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களும் வணக்கம்.
1: வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் கைவிளக்கு. மனத்தகத்து மாறாது மிளிரும் தேவா, உன்னை உறுதியாக பிடித்துக் கொண்டால் அடைய வேண்டியதையெல்லாம் எளிதாக பெற்றுவிடலாம். நள்ளிரவில் நடந்து செல்வதற்கு நெடுந்தூரம் இருக்கின்றது, சேர வேண்டிய இடம் கண்ணுக்கு தெரிவதில்லை. கைவிளக்கு ஒன்று கைவசம் உண்டு, அது சில அடிகள் தூரம் வெளிச்சம் காட்டுகின்றது. ஆயினும் அது போதுமானது. உடனே செய்ய வேண்டியது என்னவென்றுதானே தெரிய வேண்டும். அப்போதைக்கப்போது ஆக வேண்டியதை முறையாக செய்தால் நல்ல முடிவுக்கு அது கொண்டு சேர்க்கும். மனசாட்சி நம்மிடத்துள்ள கைவிளக்கு, குறியின் கண் நம்மை அது எடுத்து செல்லும். கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய்ஞான மெய்விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ என்பார் தாயுமானவர்.

0: ஒருத்திய முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் பொய்யா.
1: கந்த புராணத்தில் வரும் இந்த பாடலை நியூசிலாந்து தமிழ் மழலை மனம் மாறாமல் பாடியவர் செல்வன் ஆதி.

0: விக் அரவிந்தன் அவர்கள், அவருக்கு நமது வாழ்த்துக்கள். கந்த புராணத்திலிருந்து ஒரு பாடல், நாம் அனைவரும் அறிந்த பாடல்தான் அது. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இதனுடைய பொருள் இதோ, அருவமும் உருவமும் ஆகி இறைவன் வடிவமற்ற அதாவது அருவம் பரம்பொருளாகவும் வடிவம் கொண்ட அதாவது உருவம் கொண்ட மூர்த்தியாகவும் இருப்பவர். அனாதியாய் என்றால் பிறப்பு இறப்பு இல்லாதவர், ஆதியற்றவர் என்றும் பொருள். பலவாய் ஒன்றாய் பல வடிவங்களில் தோன்றினாலும் உண்மையில் ஒரே பிரம்மமாக இருப்பவர். பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு ஒளியின் வடிவமாக பிரம்மமாக நிலைத்திருப்பவர். பன்னிரு கரங்களும் ஆறு முகங்களும் கருணை பொழியும் ஆறு முகங்களையும் அறுமுகம் என்றும் சொல்லுவோம். பன்னிரு கரங்களையும் பன்னிரு தோல் என்றும் சொல்லுவோம். பன்னிரு கரங்களையும் கொண்டு முருகன் சரவண பொய்கையில் உதித்தான். எதற்காக உதித்தான்? உலகம் உய்ய. உலக மக்கள் நன்மை பெறுவதற்காகவே முருகப் பெருமான் செவ்வேள் அவதரித்தார். இந்த வரிகள் கச்சியப்பர் முருகனின் பெருமையையும் அவனது ஞான வடிவத்தையும் கருணையையும் அவன் தோன்றிய சிறப்பையும் விளக்குகின்றார். பிறவா யாக்கை பெரியோன் என்று சிலம்பு உரைக்கும் ஈசனே, அருமுகச் செவ்வேள் முருகனாக உதித்தனாம். அருணகிரியார் முருகனை பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்பார். காளிதாசரோ குமார சம்பவம் என பெயரிட்டது போல் அந்த நிகழ்வை விளக்கும் காண்டத்தை கந்த புராணத்தில் உற்பத்தி காண்டம் என்று பெயரொட்டது போல, உலகம் உய்வதற்கென ஈசன் குழந்தை வடிவம் கொண்டு தோன்றிய அப்பெரும் நிகழ்வே அது. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து நின்ற விமல, ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நினையே நிகர்க்க என்றார். தேவர்கள் ஈசனிடம் வந்து வேண்டுகின்றார்களாம். எப்படி வேண்டுகின்றார்கள்? வேதங்களையும் கடந்து நின்ற விமலனே, நீ உன்னிடத்திலிருந்து உன்னையே நிகரான ஒப்பற்ற குமரனை தந்திடல் வேண்டும், நின்னையே நிகர்த்த மேனியாய் வேண்டும் என்று வேண்ட அதன்படி நடந்த நிகழ்வே திருமுருகத் தோற்றம். தந்தை இல்லாதோர் பரமனை தந்தையாக கொண்டவர் கந்தன் என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். முருகனுக்கு ஆறு முகம், அவையாவை? ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ஆதி அருணாசலம் அமரும் ஈசனாகவே குமரக்கடவுள் இருப்பதால் குமரனுக்கு முருகனுக்கு ஆறு முகங்கள். ஆம், அருணாச்சலத்தில் சிவனுக்கு ஆறு முகங்களா? சிவனுக்கு ஐந்து முகங்கள் தானே என்றால், ஆம், பொதுவாக ஐந்து முகங்கள் தான். அவை ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமம் சத்தியோஜாதம் என்ற ஐந்து முகங்கள் தவிர உள்நோக்கி இருக்கும் அரோமுகம் என்றொரு முகமும் சொல்லப்படுகின்றது. அது ஞானிகளுக்கு மட்டுமே புலப்படுமாம். அந்த அரோமுகம் வெளிப்பட்ட நேரத்தில் ஆறு முகத்தின் ஆறு நெற்றிக் கண்ணில் இருந்தும் வெளிப்பட்ட ஆறு அருட்பெருஞ்சோதிகளாக வெளிப்பட்டனவாம். பிரம்மமாய் நின்று ஜோதி பிழம்பானது அந்த ஆறு ஜோதிகளாய் ஆகாசம் காற்று நெருப்பு தண்ணீர் பூமி என ஐம்பெரும் பூதங்களால் சரவண பொய்கைக்கு வந்து அங்கே உதித்தனன் திருமுருகன். தந்தையின் முகம் ஐந்து, தாயின் முகம் ஒன்று, இரண்டும் சேர்ந்து அருமுகன் என்று சொல்வதும் உண்டு. கரங்கள் பன்னிரண்டு, கண்களோ பதினெட்டு. சிவனுக்கு கரங்கள் பத்து. சிவனை விட பெருமை வாய்ந்தது அவனது முருகப் பெருமான் தோற்றம் என குறிக்கவோ அவனுக்கு பன்னிரண்டு கரங்கள். சூரியன் சந்திரன் அக்னி இவை மூன்று கண்களாக ஒவ்வொரு முகத்திலும் என அவனுக்கு மூவாறு கண்கள். அப்படியாக அங்கு வந்து கந்தப்பெருமான் உதித்தனன். இவன் சூரபத்மனை வதம் செய்வதற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் உய்வதற்காகவே உக்தியை தந்திட்டான்.
1: தொந்தி சரியமயிரே.

வணக்கம் அன்பர்களே, இன்றைய நாயன்மார் கதைகளின் வரிசையில் நாம் காண இருப்பவர் சிறப்புலி நாயனார். சோழவள நாட்டில் நீர்வளமும் நிலவளமும் மிக்கு விளங்குவது ஆக்கூர். அங்குள்ள திருக்கோவிலுக்கு தான் தோன்றி மாடம் என்ற பெயர். திருஞான சம்பந்தப் பெருமானும் அப்பர் சுவாமிகளும் திருவாய் மலர்ந்தருளிய தேவார பதிகங்களை உடையது அவ்வூர். அங்கம் ஆரோடும் அருமறைகள் ஐவேள்வி தங்கினார் ஆக்கூர். நான்மறையோடாற்றங்கம் பல கலைகள் தாங்கினார் ஆக்கூர் என்று சம்பந்தர் அத்தலத்தில் உள்ள அந்தணர்களை பாராட்டியுள்ளார். அப்படி அங்குள்ள வேளாளரை வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளானர் ஆக்கூர் என்ற கொடையாளரை இன்மையால் சென்றிறந்தார்க்கு இல்லை என்னா தீத்துவக்கும் தன்மையார் ஆக்கூர் என்றும் அடியாரை பொன்னடிக்கே நாடேறும் பூவோடு நீர் சுமக்கும் தன்னடியார் ஆக்கூர் என்று சிறப்பித்திருக்கின்றார். நீர்வளமும் நீர்மை வளமும் மலிந்த அவ்வூரில் மறையவர் குலத்தில் சிறப்புலியார் தோன்றினார். அவர் சிவபெருமானுக்குரிய தொண்டுகளை இயற்றுவதில் வல்லவராகவும் ஈகை திறத்தில் சிறந்தவராகவும் இருந்தார். இறைவனுடைய அடியார்கள் வந்தால் அவர்களை அடிபணிந்து முன்னின்று இனிய மொழிகளை கூறி அவர்கள் இனிய உணவை உண்ணச் சொல்வார். அவர்களுக்கு வேண்டிய பொருளையும் வழங்குவார். சிவபக்திக்குரிய அடையாளங்களிலும் இயல்பிலும் அவர் சிறந்து நின்றார். ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜபித்து தம் மரபுக்கு ஏற்ற வகையில் வேள்விகளை இயற்றி அதன் பயனை சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தார். அடியார்களுக்கும் பிறருக்கும் நலம் புரிந்து தம் மரபிற்கு ஏற்ற அறங்களை தலை நின்று வாழ்ந்த சிறப்புலியார் யாவராலும் போற்றப்பெற்றார். 63 நாயன்மார்களுள் ஒருவராக சைவ உலகம் வழிபடும் நிலையையும் அடைந்தார். அஞ்செழுத்தோதி அங்கி வெட்டு நல்வேள்வி எல்லாம் நஞ்சனி கண்டர்பாதம் நன்னிடத்து செய்து ஞாலத்து அஞ்சலில் அடியார்க்கு என்றும் இடையரா அன்பால் வள்ளல் தன் செயல் வாய்ப்ப ஈசன் தான் நிழல் தங்கினாரே என்று இவருடைய புகழை சேக்கிழார் பாடியுள்ளார்.

0: இன்றைய திருமந்திரம் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் இராப்பகல் அற்ற இணையடி என்பத்து இராப்பகல் மாயை இரண்டிடத்தேனே என்பதுதான். இது திருமந்திரம் 331 தந்திரம். எப்பொழுதும் ஒளியுடன் இருக்கும் இடம் இறைவனின் இருப்பிடம். அங்கே இரவும் பகலும் என மாற்றம் இல்லாமல் என்றும் ஜோதிமயமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் அமர்ந்து ஆனந்தத்தை பருகாமல் மாயையில் மூழ்கி இரவையும் பகலையும் காணுகின்றார்கள். இரவு பகல் அற்ற இடத்தில் இருக்கும் இன்பத்தை அளவிடவே முடியாதே.
1: ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
0: நமது திருக்கோவிலில் மாதத்தில் வரும் இரண்டாவது சனிக்கிழமை அன்று சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்ம பூஜை நடைபெறும். சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்ம பூஜை சத்ரு பயம், தீய சக்திகள், நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகளை நீக்கி அபரிதமான பாதுகாப்பு, ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யம் மற்றும் தடைகளை தாண்டிய வெற்றியையும் அருளும் சக்தி வாய்ந்த வழிபாடுகளாகும். இந்த ஹோமத்தின் மூலம் நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடி குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் பெருகும். சுதர்சன ஹோமத்தின் பலன்கள் இதோ: எதிர்ப்பு சக்தி மற்றும் பாதுகாப்பு, எதிரிகளின் சூழ்ச்சிகள், பில்லி சூனியம், தீய சக்திகள் மற்றும் பல தொந்தரவுகளில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றது. கொடிய நோய்கள், தீராத வியாதிகள் மற்றும் மரண பயம் நீங்கி பூரண ஆரோக்கியம் கிடைக்கும். வழக்குகள், தொழில் மற்றும் போட்டிகளில் அபரிதமான வெற்றி, கடன் தொல்லை நீக்கம் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். பயணம், தீ தொடர்பான ஆபத்துக்கள் மற்றும் போர் சூழல்களில் கவசம் போல இருந்து காக்கும் இந்த சுதர்சன ஹோமம். நரசிம்மர் பூஜையோ பயத்தை போக்கும். நரசிம்மர் உக்ரமானவர் என்பதால் அனைத்து வகையான பயங்களையும் மன அழுத்தத்தையும் நீக்கி தைரியத்தை அளிப்பார் அவர். வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் தடங்கல்கள் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். கலை மற்றும் கல்வியில் ஏற்படும் தடைகள் நீங்கி சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் செல்வ வளம் பெருகும். அன்பர்களே, இந்த நரசிம்ம பூஜை மற்றும் சுதர்சன ஹோமம் நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதத்தில் வரும் இரண்டாவது சனி

கிழமையன்று நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இதில் அனைவரும் கலந்து கொண்டு இறையொருள் பெருமாறை உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். மற்றொரு அறிவிப்பு, வெள்ளி மாலை 6:30 அளவில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்று வருகின்றது. 9 இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டால் நீங்களும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை மனநமாக சொல்ல இயலும் என்பதை கண்கூடாக கண்டோம். ஆகவே லலிதா சகஸ்ரநாமத்தை பயில விரும்பும் அன்பர்கள் வெள்ளி மாலை 6:30 திருக்கோவிலுக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.

மான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். மற்றொரு மந்திரம் உங்களுக்கு ஏற்கனவே தந்ததுதான், நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவழி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றற்றார் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என சேர்ந்து கொண்டேனே என்பதுதான் அந்த திருமந்திரம். நெற்றிக்கு நேர்கீழே இருக்கும் புருவம் இரண்டுக்கும் இடையே உள்ள இடைவெளியை ஆழமாக தியானிக்க அங்கே ஒரு ஒளி உருவில் மந்திரம் ஒன்று தோன்றும். அந்த மந்திரத்தை கொண்டு பற்றற்று இருக்கும் பரமனை பற்ற முடியும். அந்த இடம்தான் சிற்றம்பலம் என்ற புருவ மையமாகும்.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.